0: power in the universe.
1: Radio Haji 1674.
2: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசாலா. நான் ஜாவ் இதரோதர் சித்தி அவுட். ஐ எம் அட்வைசர் அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும் நாளை வரையா தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட் பார்ட்னர் விசா பேரண்ட் விசா ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லி எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ. ஐ எம் அட்வைசர் கால் 02 9063 1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதி நியூ டெல்லி விச் வி. ஐ எம் அட்வைசர்
3: ਪ੍ਰੋਡਕਸ਼ਨਸ ਅਤੇ ਪੈਨੋਰਮਾ ਸਟੂਡੀਓਜ਼ ਪੇਸ਼ ਕਰਦੇ ਹਨ ਨਵੀਂ ਪੰਜਾਬੀ ਫਿਲਮ ਬੰਦ ਅੱਖਾਂ ਨਾਲ।